0: 咦，都干了嘛？你讲给喷着吧，讲给就许多鬼了的呐。嘛是嘛是，那喷不得也会去累的。如果咱咋的嘞？那皮毛的干皮毛，这个喷一泼呢，啊，这一心给痛的那不肯白了心里呢。啊，这都干嘛忙那个子？来吧，都过了个漆黑了个，擦皮不呢不过，通过喷毛可咋呢？鬼嘞，我新娘给的，那喊我那喷毛不呢？
1: 俺那喷毛不呢吧？
0: 啊，这的，咱们要是买买一龙红红中不倒嘞？啊，都也会去冲他们喷毛，冲喷毛过得去。在一查怎么样子？
1: 嘛得给，
0: 怎么样子？你查别的名爱的的呢？啊，搭配就不听怕就怕得给，刚就看不了对吧？嘛等到的不都十分的呢？嘛等到就不就不拉不拉老了没呢？还没训个这不什么老了没呢？啊得给，等于该那几不都是查的样子的那个？啊都不是得给木，七七八年前来拍卖哎，那个同安肯定拍卖的啦。啊都那不是些还了吧？啊都白衣不样子。这个样子了嘛？这个用完还没得的，最低压的嘞。啊，都那不都开个灯了嘞？下就开弄个，都把它摘开拿吧。啊，都那不是。
1: 啊，都不清晰的，是那个丢不然那这个个塌了。
0: 哎，俺的地那下来不过，最低下就再不俺的，那就别玩了，把俺的腰子吧。啊，都那下别是俺俺你开来耶。啊，这个用不是俺们来吃的，俺来烤烤都用不烂呢。嗯，养过这个，把施工这个，没拉过进去，老弄弄不弄那个。他妈都有了一下出水什么啥的呀的没呢会什么烈烈个天气的
1: 会啊都改天是弄怕都个塞的吧得跟你跑给吧就弄第一次把干部的地弄怕都改天塞的不是弄爱的还
0: 弄爱的弄边多这个朋友用的朋友啊俺老了回的地谈人为了不得不还不得的我的不吧下着这的下完在你们有这里啊都呢您不养通爹的可天家的不是的养通爹您吧那帮跟谁要的吧，啊，都那，还得拿不得，改天再得，努力去找了没呢吧？
1: 哦，妈，拿不呀的，穿不呀的，帮俺干那来比如，啊，这个什么呢？没呀，没得，脱的那改天个，碰不起说，上我看出弄来的。
0: 慢的慢的，哦，慢的慢的，他不是弄出来吧？哎，拿吧。
1: 啊，都姨妈会去改天时间，我呢，实不行，不个是的，干难到的。
0: 会也是的，你比些，啊，是嘞，
1: 是
0: 的，
1: 改天上班。
0: 穿的呢，改天上班他们呢，没些。啊，得穿那黄个裤子，也会那种来面的吧？当面的那个谁看到那个都来耶？妈那吃不吃不到位嘛那种？
1: 哦，没样的都
0: 到位。妈，怎么回事？这妈是什么队呢？
1: 哦，马路新兵
0: 吧。马路什么的，混不出龙队吧？
1: 啊，
0: 不是龙队吧？妈来了，明天回来了，明天。啊。跟俺都让的呢，啊他妈你到了里里的一边嘛？
1: 俺陪过还不得？该天不晴些，我乱乱新的，那么弄个用单的不下来的话队呢？
0: 哎，想完了没？俺们出了没的？好多个混子给讲，俺就回来了没？啊，都回去的呢。妈来没那问题那不过，会过出来他们问题，妈那回来问题那，啊都妈。
1: 回来着吧，
0: 回来吧，回来么样？回来问题还大嘞。
1: 滚呐，
0: 滚呐，哈哈哈！啊，妈那现在来了，明天是明了不大了的呐，啊都那赶紧到波士忙的，啊都过出来他们没，啊都没得弄爱吧，啊都波士的没得弄爱的吧。
1: 会，嘛不问你嘛，波士这些会去，该贴路子，弄肯定去同安同安的来的，不是那啦。
0: 他们搬同安住来那有嘞。
1: 嘛那么新，
0: 嘛那么新鲜。啊，都那呢，隔天头给的差的，他头了一些个，啊，现在看到我窝去嘞，现在看到我去单路，现在整个人就慢慢凉快上呢，啊，会吧？哎，孩子，啊，都都买到了个，只买到了便宜的，
1: 会会，啊，都说买那几本呢，那么样的波士用吧，但是现在我阿不他本呢，
0: 俺他妈呢，阿不他本呢，用的俺木匠给咱先家推，啊，都给木脱了吧？
1: 啊，都伊妈个会给洗一下，米呀，那是旁边那等你呢，面是把地嘛卡的个的来着个。
0: 哦，阿都阿都来的，可以
1: 的。bazaar board 给你给他看来的吧。
0: 哦，阿都签的签，可不呢？不过阿都喊他阿妈拿的，那都不得要木盖嘞。
1: 啊，俺们那个行子呢，是嘛？碰自己该天碰碰噻，是个嘛？办的办托空的来不咯？
0: 来，什么什么来的呢？阿都存的来的。就养盆子菜，不得给那些地就到我那，不得我们都快比嘞。啊，得给卡的卡进这个呢，里头人家的乱插来的，乱插的吧？假如给明星的呢，乱插比，吃就吃多个，木插那个就害的么呢？把他们看傻逼，你敢做害的？
1: 啊，都是农行住的吧？你那都农地弄来了，弄嘛？
0: 弄来弄来，他们咱们都要弄来吧？啊，都不都不吃都，看得很吧？哦，
1: 不来吧？是嘛？都不还说我把你的生意给你看吧？噶，
0: 可怕弄来不都？啊，都来人的过，啊，都是开当孩子们，那不是就挖白挖你的？
1: 哦，伊妈不是这样，不是那些屁股过。
0: 一个是一个，
1: 哎，那边嘛会出那个龙的，妈，你看，没听没听，都俺们屋里面打的都。送也听不得嘞，不不灵些。送到我们漳州那个屋里。
2: 呀呀呀，都爱的这边没，像我那么新没样些，样拍水不硬的，来拧不得落的。
1: 不可能，第一没有，没有带皮皮吗？
3: 哎，没，让你讲喂，让我往了街，
1: Mapam Sida Popum Pambira Posidi Kamukuirage.
0: He Pam, whom for a manibia, the Pamay Madame de Lede, a home that Turoka Pamame, Tanghat, Sidon Pame, a Sidon Pame, Sidesida,
1: Matang, a home, a little Sureva,
0: Matang, a home, a Yaksura Pamaje, Satin Kanbawa, Teran Kanbawa, Mayam, the Hajad, Sima Sabire, at the beginning at Anna Pame, Mao Jada, the idea, Tuck the idea, the normal Zai.
1: ถ้าเกิดเดียเดเวเวมาก็จะให้คุณแม่นี่มางานเดก็เทศจะไปได้หูบอกที่จะให้หูบูหูดามันพูดชัวร์บอกดิฮัมมี่เนี่ยเด็กเด็กมาไว้ช่างนะพอผมพันบีเดอดนหาไว้ปวดโยนลำบากีคุยยนดูกะคุ้มสิกะกะดีกะดีแค่ไหนไปเลยมาเกี่ยนหาไว้นะไปคุยเนี่ยครับว่าเลยพอสิเสกว่ากะดีหายใจเลยมาปานนะครับโยนมาปานนี่โยงไม่ค่อยมันอ่ะคุยดีตัวเองอาจจะถึงเดียเดียจัดเดียเดเวเนี่ยเรียกมาก็คิดจะเตี้ยเตี้ยเขาก็พันนี่มาว่าใช่ไหมไง
0: อาดูอิมาโพสัยสิ่งสิ่งที่ฉันนั้นสั่งเลี้ยงอุบราใช่สิ่งที่จะเป็นจะเป็นฮัลโหลปังเงินโซเลมินาพัลล์เตะคงขุดยากเลยมินาชูอันนี้อันนี้เลยปักขังอาดูน่ะสิทาบเซอคุยน่ะเราเข้ากับเด็กๆโยนบะมวยน่ะทาบลักปะคุยน่ะใครกับมวยน่ะเราเข้ากับทาบีบะมวยที่เชนดงมวยน่ะเราพี่บะมวยน่ะเราพี่บะเชนดงก็คุยน่ะใครจะมุขอะไรมุขใครพังน่ะบอกมุขอะไรจะอาดูมาพูดมวยน่ะคุยกี่มานะให้บีดีซีโพสิทันเดอร์ไอซีมาปันเดอร์ตุกันตุกันในช่วงมาปัน
1: ꯃꯥꯏꯟ ꯇꯧꯏꯃꯥ ꯑꯗꯨꯗꯤ ꯀꯃꯥꯏꯅ ꯇꯧꯏꯃꯥ ꯑꯗꯨꯗꯗꯤ ꯃꯅꯥ ꯃꯁꯤꯡꯁꯦ ꯄꯠꯁꯤꯟꯕ ꯄꯨꯝꯁꯤꯟꯕ ꯌꯥꯝ ꯌꯥꯎꯏ ꯑꯗꯨꯗꯗꯤ ꯀꯃꯥꯏꯅ ꯇꯧꯏꯃꯥ
0: ꯑꯗꯨꯗꯗꯤ ꯑꯩꯈꯣꯏ ꯈꯔ ꯇꯥꯅ ꯂꯧꯔꯦ ꯑꯗꯨꯅ ꯐꯤ ꯑꯆꯣꯠꯄ ꯀꯔꯤꯒꯨꯝꯕꯗ ꯌꯣꯝꯃꯒ ꯀꯨꯞꯁꯜꯂꯒ ꯏꯪꯅꯅꯕ ꯊꯕꯛꯁꯦ ꯇꯧꯏ ꯏꯕꯦꯝꯃ
1: ꯏꯃꯥ ꯃꯇꯝ ꯑꯃꯗꯗꯤ ꯏꯃꯥꯅꯁꯨ ꯉꯁꯥꯏ ꯑꯇꯣꯞꯄ ꯏꯃꯥꯅꯁꯨ ꯍꯥꯏ ꯃꯇꯝ ꯑꯃꯗꯗꯤ ꯀꯩꯊꯦꯟꯁꯦ ꯐꯝꯃꯒ ꯃꯆꯥ ꯃꯁꯨ ꯊꯥꯂꯛꯇꯅ ꯑꯗꯨꯝ ꯁꯅꯥ ꯂꯨꯄꯥ ꯕꯣꯛꯁꯥꯏ ꯍꯥꯏꯌꯦ ꯑꯗꯣ ꯍꯧꯖꯤꯛꯇꯗꯤ ꯄꯣꯠꯁꯤꯠꯁꯤꯅ ꯌꯥꯗ꯭ꯔꯦ ꯍꯥꯏꯌꯦ
0: ꯌꯥꯗ꯭ꯔꯦ ꯁꯥ ꯐꯪꯗ꯭ꯔꯦ ꯄꯣꯠꯁꯤꯠꯁꯤꯅ ꯂꯦꯞꯄꯒ ꯁꯅꯥ ꯂꯦꯞꯁꯜꯂꯤ ꯆꯥꯕꯩ ꯑꯔꯦꯝꯕ ꯏꯁꯨ ꯏꯆꯥ ꯂꯨꯍꯣꯡꯕ ꯍꯟꯗꯛ ꯏꯃꯥꯒꯤ ꯏꯆꯥ ꯂꯨꯍꯣꯡꯕ ꯁꯅꯥ ꯂꯦꯞꯁꯜ ꯀꯥꯏꯊꯣꯛꯑꯒ ꯏꯆꯥ ꯂꯨꯍꯣꯡꯕ ꯏꯔꯥꯏ ꯉꯝꯃꯦꯕ ꯍꯧꯖꯤꯛꯇꯤ ꯑꯗꯨ ꯉꯝꯗ꯭ꯔꯦ
1: ꯃꯇꯝꯒꯤ ꯑꯣꯜꯂꯛꯄꯁꯤꯅ
0: ꯃꯇꯝꯒꯤ ꯑꯣꯜꯂꯛꯄꯁꯤꯅ ꯑꯗꯨꯕꯨ ꯍꯜꯂꯨꯁꯨ ꯑꯣꯏꯅ
1: ꯄꯣꯊꯥꯕ ꯑꯣꯏꯅ
0: ꯄꯣꯊꯥꯕ ꯑꯣꯏꯅ ꯇꯦꯛ ꯇꯦꯛ ꯐꯪꯒꯦ ꯆꯠꯂꯤꯈꯩ ꯅꯨꯡꯉꯥꯏ ꯏꯃꯨꯡꯗ ꯍꯦꯛ ꯉꯝꯗꯦ ꯂꯩꯕꯗ ꯆꯠꯄ ꯉꯝꯗꯦ ꯄꯥꯡꯒꯟ ꯁꯣꯟꯖꯜꯂꯦ ꯑꯗꯨꯅ ꯂꯣꯡ ꯉꯥꯝꯃꯒ ꯂꯥꯏꯔꯦꯝꯕꯤ ꯏꯃꯥꯏꯕꯤ ꯑꯃꯅ ꯀꯥꯎꯊꯣꯛꯄ ꯈꯪꯗꯦ
1: ꯍꯦꯛꯇ
0: ꯊꯣꯛꯅꯤꯡꯕ ꯄꯨꯡ ꯃꯔꯤ ꯇꯥꯔꯗꯤ ꯀꯩꯊꯦꯟ ꯆꯠꯅꯤꯡꯕꯅ ꯈꯣꯠ ꯈꯣꯠ ꯏꯁꯤꯡꯂꯨꯕꯅꯤ ꯐꯥꯛ ꯐꯥꯛ ꯈꯣꯡꯒꯤ ꯃꯤꯁꯦ ꯃꯥ ꯃꯥꯗ꯭ꯔ ꯃꯤꯠꯅꯥꯁꯦ ꯐꯠꯂꯛꯇ꯭ꯔꯃꯤꯅꯀꯣ ꯄꯥꯡꯒꯟꯅ ꯀꯥꯂꯤꯉꯩꯗꯗꯤ ꯄꯨꯡ ꯑꯍꯨꯝ ꯑꯍꯨꯝ ꯕꯖꯥꯔꯗ ꯂꯩꯔꯦ ꯏꯁꯥ ꯆꯠꯂ ꯂꯧꯔꯦ ꯍꯧꯖꯤꯛꯇꯤ ꯉꯝꯗ꯭ꯔꯃꯤꯅ ꯃꯣꯏꯗ ꯂꯧꯔꯦ ꯀꯣꯔꯣꯅꯥꯗꯣ ꯑꯗꯨꯗꯒꯤ ꯏꯁꯨ ꯑꯅꯤ ꯄꯥꯈꯪ ꯑꯅꯤꯁꯦ ꯁꯤꯅ ꯃꯣꯏ ꯑꯗꯨꯝ ꯀꯝꯄ꯭ꯂꯤꯠ ꯊꯥꯔꯦ ꯄꯨꯕꯤꯔꯦ ꯑꯗꯨꯝ ꯊꯥꯕꯤꯔꯦ
1: ꯍꯣꯏ ꯏꯃꯥ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯃꯇꯝꯒꯤ ꯑꯑꯣꯟꯕꯅꯤ ꯍꯧꯖꯤꯛꯁꯦ ꯄꯣꯠꯐꯝ ꯐꯝꯕ ꯌꯥꯝꯃꯛꯑꯦ ꯑꯗꯒꯤ ꯃꯅꯥ ꯃꯁꯤꯡ ꯃꯌꯥꯝ ꯇꯧꯔꯕꯅꯤꯅ ꯑꯗꯨꯕꯨ ꯃꯇꯨꯡ ꯇꯥꯕꯗ ꯏꯃꯥ ꯌꯣꯟꯖꯔꯤꯕ ꯈꯣꯠꯆꯔꯤꯕ ꯃꯌꯥꯝꯁꯤꯡꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯐꯖꯅ ꯁꯤꯠꯄꯤꯔꯒ ꯑꯗꯨ ꯄꯥꯡꯒꯜꯒꯅ ꯂꯩꯕꯤꯒꯣꯀꯣ
0: ꯂꯩꯖꯒꯦ ꯑꯩꯈꯣꯏ ꯃꯃꯥ ꯄꯨꯟꯁꯤ ꯅꯨꯡꯁꯥꯡꯅ ꯏꯆꯥꯒꯤ ꯕꯣꯔꯗꯒꯤꯀꯣ
1: ꯃꯊꯪ ꯑꯃꯨꯛꯇꯪ ꯅꯖꯔꯨꯈꯤꯒꯦ ꯏꯃꯥ ꯁꯤꯕꯦ ꯏꯃꯥ ꯑꯩꯈꯣꯏ ꯁꯨꯝ ꯃꯊꯪ ꯃꯊꯪ ꯂꯥꯛꯄꯗ ꯁꯨꯝ ꯃꯇꯥꯏꯗ ꯃꯌꯥꯝ ꯄꯩꯔ ꯌꯣꯜꯂꯤꯁꯦ
2: ꯂꯥꯏꯔꯦꯝꯕꯤꯒꯤ ꯍꯦꯛ ꯃꯃꯥꯡꯁꯦ
1: ꯍꯣꯏ ꯆꯪꯁꯤ ꯃꯌꯥꯝ ꯌꯣꯜꯂꯤꯁꯤꯗꯩꯗꯤ ꯁꯤꯅ ꯈ꯭ꯋꯥꯏꯗꯒꯤ ꯌꯥꯝꯅ ꯄꯣꯠ ꯄꯩꯀꯣ ꯍꯦꯛꯇ ꯆꯪꯖꯜꯂꯁꯦ ꯄꯣꯠꯄꯨꯗꯤ ꯌꯥꯝ ꯀꯟꯅꯁꯨ ꯇꯝꯕꯤꯔꯤ ꯑꯗꯣ ꯃꯤꯡ ꯑꯝꯇ ꯍꯥꯏꯕꯤꯌꯣ ꯂꯩꯐꯝꯁꯨ
3: ꯑꯩ ꯃꯣꯏꯔꯥꯡꯊꯦꯝ ꯍꯦꯂꯦꯟ ꯀꯌꯥꯝꯒꯤ ꯃꯌꯨꯝ ꯂꯩꯀꯥꯏ
1: ꯀꯌꯥꯝ ꯀꯨꯏꯔꯒꯦ ꯃꯐꯝꯁꯤꯗ ꯄꯣꯠ ꯌꯣꯟꯕꯤꯔꯛꯏꯁꯤꯕꯣ
3: ꯑꯩꯗꯤ ꯀꯨꯏꯗ꯭ꯔꯤ ꯑꯩꯈꯣꯏ ꯃꯐꯝ ꯑꯃꯗꯒꯤ ꯑꯩꯈꯣꯏ ꯃꯥꯁꯦ ꯃꯈꯨꯠ ꯇꯦꯛꯈꯤꯕꯗꯒꯤ ꯁꯤꯒꯤ ꯕꯤꯖꯤꯅꯦꯁꯅꯤ ꯂꯥꯟꯊꯣꯛ ꯂꯝꯁꯤꯟ ꯐꯔꯛ ꯇꯥꯕꯗꯤ ꯑꯩꯅ ꯑꯗꯨꯝ ꯁꯤꯟꯈꯤꯕꯅꯦ
1: ꯃꯌꯥꯝꯁꯤꯡꯁꯤꯗꯤ ꯇꯣꯉꯥꯟ ꯇꯣꯉꯥꯟꯕ ꯅꯥꯀꯟ ꯅꯥꯀꯟꯗ ꯐꯝꯃꯤꯕ ꯏꯃꯥꯁꯤꯡꯁꯤꯗꯤ ꯀꯩꯊꯦꯜꯁꯦ ꯀꯨꯏꯅ ꯆꯍꯤ ꯀꯨꯟ ꯀꯨꯟꯊ꯭ꯔꯥꯒꯤ ꯃꯃꯥꯡꯗ ꯐꯝꯃꯛꯑꯕ ꯃꯌꯥꯝ ꯑꯣꯏꯌꯦꯕ
3: ꯏꯃꯥꯒꯤ ꯃꯍꯨꯠ ꯁꯤꯜꯂꯛꯄꯗꯒꯤ ꯃꯥꯂꯦ ꯄꯣꯠꯁꯦ ꯍꯦꯛꯇ ꯄꯩꯔ ꯌꯣꯜꯂꯦꯕ
1: ꯐꯝꯃꯤꯕ ꯃꯌꯥꯝꯁꯤꯗꯤ ꯑꯩꯅꯁꯨ ꯈꯔ ꯍꯦꯟꯅ ꯑꯗꯨꯝ ꯌꯣꯜꯂꯦ ꯑꯗꯨꯅ ꯑꯗꯨꯝ ꯁꯨꯅꯕ ꯊꯝꯃꯦꯕ ꯑꯩꯅ
2: ꯑꯗꯨ ꯄꯣꯠꯁꯤꯠꯇꯤ ꯀꯃꯥꯏꯅ ꯇꯧꯒꯦ
3: ꯁꯥꯟꯅꯗꯤ ꯌꯥꯝ ꯁꯤꯜꯂꯝꯃꯦ ꯍꯧꯖꯤꯛꯇꯤ ꯁꯣꯛꯀꯀ ꯃꯌꯥꯝ ꯐꯝꯅꯔꯛꯄꯅꯤꯅ ꯏꯃꯨꯡ ꯏꯃꯨꯡꯗ ꯌꯨꯝ ꯌꯨꯝꯗ ꯆꯠꯂꯒꯁꯨ ꯃꯌꯥꯝ ꯌꯣꯟꯅꯔꯛꯄꯅꯤꯅ ꯁꯤꯠꯄꯗꯤ ꯑꯗꯨꯝ ꯈꯔ ꯍꯟꯗꯔꯦꯕ ꯍꯥꯟꯅꯗꯤ ꯅꯣꯡꯃꯗ ꯂꯨꯄꯥ 1,000 ꯑꯃꯨꯛ ꯌꯣꯟꯕ ꯁꯨꯝ ꯉꯝꯃꯦꯕ ꯍꯧꯖꯤꯛꯇꯤ ꯌꯣꯟꯗ꯭ꯔꯦ ꯍꯥꯏꯁꯤ 4-5
1: ꯑꯗꯨꯐꯥꯎꯗ ꯃꯌꯥꯝꯗꯩꯗꯤ ꯍꯦꯜꯂꯤꯅꯦꯕ
3: ꯑꯩꯅ ꯑꯗꯨꯝ ꯍꯦꯜꯂꯦ
1: ꯊꯝꯕꯁꯦ ꯁꯤꯅꯁꯨ ꯃꯔꯝ ꯑꯃꯅꯦꯕ ꯑꯗꯣ ꯂꯩꯕ ꯂꯥꯛꯄꯁꯤꯗꯤ ꯍꯣꯁꯇꯦꯜꯒꯁꯨ ꯅꯛꯑꯕꯅꯤꯅ ꯑꯉꯥꯡꯁꯤꯡ ꯍꯣꯁꯇꯦꯜꯗꯒꯤ ꯑꯗꯨꯝ ꯊꯣꯛꯂꯛꯑꯒ ꯂꯩꯕꯤꯕ꯭ꯔꯥ
3: ꯍꯣꯁꯇꯦꯜꯒꯤꯅ ꯑꯌꯥꯝꯕ ꯂꯥꯛꯑꯦ ꯂꯩꯀꯥꯏꯒꯤꯗꯤ ꯀꯌꯥ ꯂꯩꯕ ꯂꯥꯛꯇ꯭ꯔꯦꯕ hostel manung da leiba mina ayam baleiba aidi ayuki pung tare nipan da thole aidi angang ma chani leiba thogla ga pung tara ma thoi baro sai da yum da sange aduga ahum sai da mu thole nipal da da hanjale
2: aduba angang sing sina pambo jang na pisi bu karamba oike
3: angang sing na pamba se ayam ba to me to gumba thabi gumba umro awa phadigong gumba se ayam na pa me beans gumba se
2: now be ma khoi pot se to ke mati yam de leide si gi lou ru ra ga yun bam di da ka ro ju ne tik pa gi matang si jung ta hang se
3: adu tik pa gi matang se ai di ba da sa la ga poti pu su ke ha ti de gi na ha su oi bani na adu na sat te khoi gi pot tha ba nga ni khak lei ba ma ba ni na dum wa ta na ba dum pi aham bali long gi pira mani ani shuba mu kisini mai de posi am lai tre bazar gi dum ayam matam da koi lai tre su loina dum phun da thabira me ba
2: kari lam dai no thabalai ba
3: ni long dagi ne angang masi mena ani khak lai jei ba imai be me am su moine loi pira ga pam bane loina piri ne yung sa kum matam da di moine tik pa hita bani na aina gumba nong pa do imai be sin gi zappa da ya ho ra ga lo pa adumai to
2: no model lui sit pranami kya ni ga sangge ba yam yam
3: loi bisi ao i loi daga na mangye do pose ai di yam dra di pham batan ba aduna yam yam long ni
2: yeng ba da syam nungai ko hoi pot yam yu li ge di ta bu di pochit pare pochi hangi khudin gi lo yaw ra ga di aduma ta ma pham dra sang ni ni da na
3: mai da loi na tang su tang na ai dum yam ma tan da yon ni na ba
2: yole ba
3: ko ma na yole ngai da di yam yon de ba kitang kitang yo la ga ma su to e ba ibo khu sumai na ai na phas mai phama pa da gi ai sida phame isi sahi tara tara mushure
2: adu di ang kui re ne akoi di sahi
3: ang num na ma le ye thok ba angang dum yoi yoi na dum thoe ba
2: adu ha na imana phami nge da di sha se kai tau birang ge
3: ai ke sum tau de ka sum tau de ba ada akoi ai gi nu pa su ma khong ya da ba ding ba adu de gi na ha wei na dum sing ga le gi na ayam ba thabuk ma su bangam de ba ada babai ma su sonjale baba su sahi 90 musure bai guboxo ada mausing ju loin tonga tonga lena gibani na aina loina ko le ba aduna ima budi 70 musure ba sahi budi ada imana teng adu mai gi dum pa nge adu anga nga ni su ke thuli ta tamme ani ma adu mai na ina sidai chang khra ga na phi sa ba nga ma gan ma te mu sa ba ngam dra ro tum ba adu
2: mai waram na nga su ko tha ba adu ina bi ma ko ibu ji ha bi ri chi da ko anga sin su catholic school da private school da tamhal li ko adu di puru ba su khong na ra ga lai ha ba ni na sidal la li ba ko gi po chai yon ba gi mayam sin sin na isha sin ji sem da tum phasan ma teng pa ngi ko
3: yam phasan pa ngi ai sida nong magi delhi maru hunba yawe ba delhi collection dipu de ba maru oina khomba nong magi sanga sanga hunba la hum ta ba mai no ole ado mitan tan do pa shuya we ado water ga ina pisale extra ga na iche agent do dagi maru ki kanu de lo tho sin mai na lak nei du bengi nungi di ai am ta thoi do pa lau de
2: ado di huji ki matam da mayam sina ka then pham ba da yam kana kana dai se pot phasa na niom sum na yam na yo lagadi ado ma dum imung manungi sa su sem da dum chaung na matim pangi ba
3: yam pangi engon da di yam phasa na support bi
2: yam nungai ko ta ba da ba da hoi hoi haidi tau zari ba khara se dum mai pa e na lau dui ne ba yam nungai je khoi wa pham se ta ba da dum matung ta ba da su he na mai pak na ko gi pot chi phana se pi go du ga isai su sem ra he na thongna phana mai yong ga bi yo na haijari ko
3: o jage
2: yang ngai jeng si gwen jang zakra ge ko
3: ho ya nian
2: kan si po gi hai ji gang ima kai thel si da la ga kai thel ima pao khai ba di ima sin si na makoi makoi gi awan ngai tam bi de e ko makoi gi ado akui gi matam si na de akang na boi bani na makha ta na ima ma ya mam di lai di unan ni ba ado mathang akui gi ko ato pa matam ma madam mu lang na ba ho na si si gi de koi adu di han na ba ta ru si ne ko hoi hoi Tharum masi tahan zaki baga loyne na ngasi yoyne di nupigi tharum sanduk zaba matang zire loy zire kaini resi.
4: Hauzi gadum na tabire kaithel gi mapao. Tharum masi da haiji gang ima kaithel gi mapao tabire. Tharum lanthok piki bi ngangom ibi ayma amadi ayakpam priyo bala. Tharum puthok bi thoksom renu bala. Akasbani Imphal Hauzik Lobi da si Adomna telephone ki khutang da khanbirakpa tabining ba Manipuri film isai sing ngasi gi oina thamjari ba telephone number di myang gi mapham da muktang hanani singjari 9362327095 number asi da dial tawirakuna Adomna pambi ba Manipuri film isai sing tabibe yagani. Telephone number amuka naning singjeri 9362327095. Hauzik adongi telephone ngai jeri.